0: ஏஜென்சிஸ் திருவண்ணா, கிராம்ப்டன் பேஸ், கிர்லாஸ்கர், வி கார்ட் பம்ப் செட்டுகள், கிராம்ப்டன் ஃபேன்ஸ், சிண்டெக்ஸ் வாட்டர் டேங்க், கேலச்சந்திரா பிவிசி பைப்ஸ், மிகச்சீன பிளம்பிங் மெட்டீரியல்ஸ் தொடங்கியவ ஹோல்சேலாயும் ரீட்டெயிலாயும் கழிஞ்ச 53 வருஷங்களாய் விதரணம் செய்து வரும் திருவள்ளையிலே மிகச்ச ஸ்தாபனம் ஜியோ ஏஜென்சிஸ். மிதமாய வில, மிகச்ச வில்பனானந்தர சேவனம். ஜியோ ஏஜென்சிஸ், காவேரி பில்டிங், தீபா டவர்னு சமீபம், திருவள்ளா.
1: Ready Macfast 90.4 Time Check.
2: 8 o'clock. ரேசரும் கிரீமுகளும் உபயோகிச்சு நிராசராயோ? விஷமிக்கண்ட, செங்கன்னூர் டாக்டர் கே எம் ஜெரியான் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸிலே டெர்மட்டோளஜி விபாகத்தில் அமித ரோம வளர்ச்சிக்கு லேசர் சிகிச்ச. ஏற்றவும் அத்தியாதிக லேசர் சாங்கேதிக வித்தியிலூட சர்மத்தின் தோஷகரமல்லாதே ஏற்றவும் சுரட்சிதமாய சிகிச்ச. கே எம் சி ஹாஸ்பிட்டல், செங்கன்னூர்.

0: ரேடியோ மேக்வாஸ் 90.4 டைம் செட்
1: 11 o'clock. திருவள்ளையில் ஆதியமாய் லாசிக் சேவனம் லபியமாக்கிக் கொண்டு அமிதா ஐ கேர் இனி

ஏஜென்சிஸ் திருவல்லா, கிராம்ப்டன் கிரேஸ், கிர்லாஸ்கர், விகார்ட் பம்ப் செட்டுகள், கிராம்ப்டன் ஃபேன்ஸ், சிண்டெக்ஸ் வாட்டர் டேங்க், கேலஜென்ட்ரா பிவிசி பைப், மிகச்சின பிளம்பிங் மெட்டீரியல்ஸ் தொடங்கியவ ஹோல்சேல் ஆயும் ரீட்டெயில் ஆயும் கழிஞ்ச 53 வருஷங்களாய் விதரணம் செய்து வருன திருவல்லையிலே மிகச்ச ஸ்தாபனம் ஜியோ ஏஜென்சிஸ். மிதமாய வில, மிகச்ச வில்பனானந்தர சேவனம். ஜியோ ஏஜென்சிஸ், காவேரி பில்டிங், தீபா டவர்னு சமீபம், திருவல்லா.